0: தத்தா கொளம் நூற மிகுண்டிக இசைந்தே அஹரே கொளம் முரலஃபானா தத்தா இசைந்தே
1: ஹாதே அங்களே ஹொக்கோ வர போட சுக்ரியா
0: கொத்தேவே குட குட ஹேவகமகும் எஹெம் மீஹே கெதத்துரு அமாம்வே உஃபாவெரி வேதானே
2: ಮೀ ಅಬ್ದುಲ್ಲೋ ನಾಶಿಫ್ ತಾತಿ ಜೋಶಾ ಫೋರಿಯಾಕ್ ಅಡೋಸೋ ಮುಂತಿಯ ಗೆಂತವಣಿ ದಿವೆಹಿ ಎಫ್ಎಂ.

அனியா வெறுவி கித கிதர் ரசுகே அகுல் வெறு திமன் ரஸ்கலாங்கே ஹலாக்கு குரவிங் ஹெய்யே அதி ஏ ரெங்கே ஃபஹும் எஹெம் பயக்கு திமன் ரஸ்கலாங்கே உஃபெத்தவீமே.

என்னங் அங்கவானதே தியப மீஹும் ஃபிலான் நுத்வாஷ் அதி தியப மீஹும் எ நியமத்தவுகா அராம் குரான் திபி நியமத்த கஷாய் தியப மீஹுங்கே கிதகங் எம்புரி ருஜு அவாஷ் எய் தியப மீஹுன்னா சுவால் குரவானு கமட்டதே.

திமன் ரஸ்கலாங்கி குளிவரைக்கு பேனும் குறைவும இராத குறைவினம ஹம கஷவரும் திமன் ரஸ்கலாங்க ஹதுரதும் எகங் எகுத ஹிப்பெவி முஹே திமன் ரஸ்கலாங்க எகந்த குறவானினமே.

0: DVI-FM, 91 MHz. DVI-ங்க முனிப்பு இப்பிலுவை தினமுக அப்பதுவிஸ்.
1: ரீத்து, அப்பதுவிஸ் ரீத்து.

0: DVI-FM, 91 MHz. DVI-ங்க முனிப்பு இப்பிலுவை தினமுக அப்பதுவிஸ்.
1: லோபி லோபி லோபி